உள்ளாக்குட் உள்ளாட்டி அவக்கிட்டு உங்கள் சொல்லவும் மிக சிமான உள்ளும் மிக நாளும் சில்லுசி உள்ளுமே ஐபி உள்ளமிட்டு June 30, 2026. Mini tuin nakatalo kami pa sa teme tuin na mayok Suleman na ulang uyok

0: ஆ ஜெயிக் கொள்ளுங்க. எஸ்சி ஓட்டு வைக்க நீ வில்லுங்க. ஆகுன டைம் ஒண்ணு ஜெயமேலிங்களோ வில்லுங்க. மாநம டிக்கெட்டுகும் அசேகு தப்பு நாமலக்குன்னு அட்டவியங்க அடுத்துங்க தாக்குனுங்க திமிழுங்க நாமல கட்டுமையுங்க.
1: Kaum mag wit narautimit tusa ja